0: அங்கே இருக்கு, அங்கே இருக்கு.
1: It's a new day, full of new possibilities. Jazz from the capital city. 90.3 FM, WBRH.org.